0: துருக்கடும்
1: லஞ்ச் பிரேக் லஞ்ச் பிரேக்
2: லஞ்ச் பிரேக் லஞ்ச் பிரேக்